மோம் லபிந்தே பர்லே புலே ஜெய் மக்கையோ மக்கவிதனம் அஜோய் அல்காதியே கே அஜரத்து எப்பங்கி ஜோய்